0: நடுக்கம்
1: நமந்த்ரோ நதீத்தோ நமே தானயக்னம் நகம் போஜனம் நைவ போஜ்யோ நபோக்தோ சதானந்த ரூபம்

லட்சாதிகாரைன லவண மன்னமே காணி மெருகு பங்காரம் பூம்ரிங்க போடு.